மட்டேவத்தூரே குருநாராயணம் தான் குரு, குரு சச்சா தினகாரு, குரு தொட்டு சப்புஷ்பாயா, ஜன்மானிக்கு சப்பனிஹா.